நான் நெசரல்லே கம்மான் நானு கண்வர்லால் நான் நெசரல்லே கம்மான் நானு கண்வர்லால் நான் யாரு யாவ ஊரு இல்ல யாரு பல்லூர் இல்ல மீன ஹெஜ்ஜை கண்டோருண்டு பான இல்ல பல்லோருண்டு நம்ம பண்ண கண்டோர் இல்ல நம்ம சொல்லே கம்மான் நானே கண்வர்லால் நம்ம சொல்லே கம்மான் நானே கண்வர்லால் நம்பிதோ.